தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிரு தக்கிரு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிரு தக்கிரு தத்தஜ்ஜதி தஜல தஜ்ஜனு தஜல தஜ்ஜினி தஜினி தஜ்ஜனு தட்டித சரித தனத ஜனுத.